0: ஹரி மாதவ கிரிதாரி ஷாமசுந்தர மதன மோகன
1: ஷாமசுந்தர மதன மோகன
0: ஷாம் சுந்தர மதன மோகன
1: ஷாமசுந்தர